0: நிசா எமர்ஜென்சியை கொச்சப்படுத்துகிறாரு. நாடு முழுவதும், தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, நாடு முழுவதும் அதை எதிர்த்து ஜனநாயகத்திற்காக போராடி எத்தனை பேர் சிறைக்கு சென்றிருக்கிறார்கள், எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க, அவங்க கூட இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் இயக்கத்தை சேர்ந்த தோழர்கள் எத்தனை பேர் சிறைக்கு அனுப்பப்பட்டிருக்காங்க, இதன் வரலாறு தெரிய வேண்டும். கேள்வி சட்டமன்றத்தில் கேட்கப்பட்டால் அதுக்கு பதில் சொல்லணும். அவங்க ஆட்சி பொறுப்பில் இருக்காங்க, அதை புரிஞ்சுக்காம மற்றவங்க மேலே குற்றம் சொல்லுவது தான் வந்து சட்டமன்ற நடவடிக்கை அப்படின்னு அதை கேலி கூத்தாக்கிட்டு இருக்காங்க. அண்ட் டுடே தி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு விஜய் அவர்களுடைய பேச்சு வந்து இட் டச்ட் தி லோவஸ்ட் ஆஃப் தி லோ.
1: பப்ளிக் டாக்குமெண்ட் அதெல்லாம் வந்து கோர்ட்டில் ஃபைல் பண்ணதில் எங்கெங்கெல்லாம் ஆதாரம் கேட்காதுங்களோ அதில் விசாரணைக்கு எந்த விதத்திலும் விசாரணையை பற்றியோ நீதிமன்றத்தை பற்றியோ எதுவும் பேசலை. எங்கெங்கெல்லாம் ஆதாரம் இருக்குதோ அது ஆதாரத்தை குறிப்பிட்டு பேசினார். சர்க்காரிய கமிஷனை பத்தி இந்த அவையிலே எல்லாமே இருக்கு, இருக்கிறது தானே பேசினாரு. மிசா குறிச்சு நிறைய பேசியாச்சு. மிசால யார் யார் வேணாலும் அந்த மிசா காலங்கள்ல திருட்டு வழக்கு, வழிப்பறி வழக்கு, பெண்கள் குறித்து வழக்கு கைது செய்யலாம். ஆனா எல்லாமே மிசால கைது செய்தா கன்சிடர்லாம் பண்ண முடியாது. மிசால வழிப்பறி வழக்கும் இருக்கும், கொலை வழக்கும் இருக்கும், திருட்டு வழக்கும் இருக்கும், இல்ல பெண்கள் குறித்து வழக்கும் இருக்கும். ஏன் 20 அம்ச திட்டத்தை அனௌன்ஸ் பண்ண திருமதி இந்திரா காந்தியார் மம்மையார் இந்திரா காந்தியாரை பற்றி 21 அம்சம் திட்டம்னு சொல்லி அவதூறாக பேசினவர் அப்ப இருந்த இப்ப இருக்க முன்னாள் முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள். 21 அம்சம் திட்டம்னு அவதூறாக பேசி பல விஷயங்களை பேசின அடிப்படையில் தான் அப்ப கைது செய்யப்பட்டார்.
2: Our Chief Minister is very clear. He clearly answered them when people asked. He will take, no matter who that person is, including TVK's party, action on those people who commit crimes, whether it is economic or sexual related to the criminal activities. Now, in our action speaks louder than word. Yesterday, he did speak, but he wanted to make sure that the Tamil Nadu people understood, particularly the youngsters who did not know the real history and the future generations, he made sure it is clearly stated there. Now, our actions are very clearly showing that we are reducing the corruption, we are walking towards a zero tolerance towards corruption and crime against women. And it is shown in action. I don't think we need to speak, answer every simple question.
3: All right, so a huge controversy after that gesture by Tamil Nadu Chief Minister Vijay, where he, you know, indicated towards his chin, and now this created a huge furor with the DMK coming into the well of the assembly, asking for it to be removed from the record. So this particular point in the speech, DMK claiming he's mocking former Chief Minister M.K. Stalin's physical injury, which he suffered during the emergency. Well, let's go across to Vijay Gopal now for more on this entire story. And Vijay, just take us through, you know, exactly what happened. This has created a huge furor. DMK asking for this to be removed from the records. However, that has not been allowed. And, DMK also hitting out at Stalin. The left also saying he's crossed a line.
4: Karki, that's right. It's not the first time M.K. Stalin's Missa arrest under political controversy. Earlier, ADMK and BJP party used to criticize M.K. Stalin for Missa arrest, questioning M.K. Stalin was not arrested under Missa, but it was during emergency time and DMK projects that as a Missa arrest. But however, yesterday, the huge controversy when Chief Minister C. Joseph Vijay tacitly referred to same Missa arrest towards former Chief Minister M.K. Stalin, and also made one hand gesture, which has become huge controversy now, where left parties and DMK have strongly criticized Chief Minister C. Joseph Vijay for making that hand gesture. And also left party have expressed concern over this, and also DMK on the other hand criticized Joseph Vijay's remark. Even today in the Legislative Assembly during Zero Hour, DMK whip E. Velu urged the speaker to expunge certain remarks made by Chief Minister C. Joseph Vijay, especially made remarks regarding the Missa arrest. But however, speaker refused to do that, saying that arguing that it was whatever happened in history, it has been only mentioned in the Legislative Assembly. So as per assembly rule, it is nothing wrong in mentioning

0: देखिए क्या है कि इस तरह की जो घटना है वो मई में आई थी, और ये घटना सोशियोलॉजी डिपार्टमेंट है जिसको सिटी प्लस जेएनएम बोला जाता है, वहाँ घटना है, और वहाँ के जो स्टूडेंट्स हैं वाइबा में ऐसा, मतलब कि जो सोशल मीडिया से ऐसा खबर आ रहा है, और कुछ छात्रों से बात हुई है और इसका कंप्लेन जो हुआ था उसके बेसिस पे बता रहे हैं कि वाइबा में ऐसे कुछ फेवर्स के लिए, मतलब कि सेक्सुअल फेवर्स के लिए ऐसा बोला गया था, और उसके अलावा कुछ ऐसे चैट्स भी हुए थे जिनका अभी एविडेंस तो हम निकालने का प्रयास कर रहे हैं, और तो ऐसे छात्रों से संपर्क में भी है, लेकिन कोई छात्र डर के मारे सामने नहीं आ रहा है। ऐसे कुछ कुल 11 छात्रों ने आईसी में कंप्लेन किया था, और विशाखा गाइडलाइंस के अंतर्गत जो बना है आईसी, जो इंटरनल कंप्लेन कमेटी हर इंस्टीट्यूट में होते हैं, उन इंस्टीट्यूट को 90 दिनों के अंदर अपना जो इन्वेस्टिगेशन होता है, इन्वेस्टिगेशन करने के बाद रिपोर्ट देना होता है, और अगले 10 दिनों में देना होता है। अभी 4 महीने हो चुके हैं और इस पर कोई कार्रवाई नहीं की गई है, और प्रशासन भी
1: 4 महीने हो चुके हैं,
0: और 4 महीने, मई की घटना है, और उसके बाद से ही अभी तक इस पर कोई प्रशासन भी चुप्पी साधे बैठा हुआ है, और जो आईसी में रिप्रेजेंटेटिव है वो लेफ्ट लेड ऑर्गेनाइजेशन के लोग हैं, वो भी इस पर चुप्पी साधे हुए, और ये पहली घटना नहीं हुई है, जेएनयू में इस तरह की घटनाएं होती रही है, और जब भी इस तरह की घटना होती है तो आइडियोलॉजिकल बेसिस पे जो जेएनयू के लोग हैं, आईसी के इससे पहले जीएसपीएस में जो लोग थे, वो आइडियोलॉजिकल बेसिस पे इस पे जजमेंट देते हैं और अपने कैडर्स के लोगों को बचाने का काम करते हैं, चाहे वो फैकल्टी हो चाहे इनके कैडर के खुद के लोग हैं।
1: From the national capital, let's now tell you what's making headlines in the state of Tamil Nadu. Tamil Nadu's political battle has now spilled onto the floor of the assembly, and this time it has turned extremely personal. Chief Minister of Tamil Nadu, Vijay, launched a blistering attack on the DMK, taking aim at its corruption record and challenging the party's carefully cultivated Mr. Clean image. But one moment in the speech has triggered a fresh political storm. The DMK claims that Vijay mocked the former Chief Minister of Tamil Nadu, M.K. Stalin's physical injury and an injury that Stalin suffered after being assaulted in custody during the emergency period. DMK MP Kani Mohi has also accused the Chief Minister of touching lowest of lows with his comments on M.K. Stalin. Ally CPIM has also hit out at the Chief Minister. The left says political criticism is one thing, but ridiculing a personal injury is beyond the line. The Chief Minister of Tamil Nadu, Vijay, had then gone on to clarify his gesture in the assembly by saying that the gesture he made yesterday was with the hand and jaw, was not intended to hurt anyone. Now, why did he have to come up with that clarification is a point of contention, but here are the reactions that we're tracking on the story.
2: நம்ம நண்பர்கள் எது பேசினாலும் நாங்க மிஸ்ஸாவை பார்த்தவங்க, மிஸ்ஸாவை பார்த்தவங்க எல்லாத்துக்கும் மிஸ்ஸாவை கொண்டு வந்து விட்டா என்ன செய்யறதுன்னு தெரியல. ஐயா பெரியவர்களே, எல்லாருக்கும் அந்த மிஸ்ஸாவை பத்தின ஹிஸ்டரிய பத்தி எல்லாருக்கும் நல்லா தெரியும்.
3: மிஸ்ஸா எமர்ஜென்சியை கொச்சப்படுத்துறாரு, நாடு முழுவதும், தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை நாடு முழுவதும் அதை எதிர்த்து ஜனநாயகத்திற்காக போராடி எத்தனை பேர் சிறைக்கு சென்றிருக்கிறார்கள், எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க, அவங்க கூட இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் இயக்கத்தை சேர்ந்த தோழர்கள் எத்தனை பேர் சிறைக்கு அனுப்பப்பட்டிருக்காங்க, இதன் வரலாறு தெரிய வேண்டும். கேள்வி சட்டமன்றத்தில் கேட்கப்பட்டால் அதுக்கு பதில் சொல்லணும். அவங்க ஆட்சி பொறுப்பில் இருக்காங்க, அதை புரிஞ்சுக்காம மற்றவங்க மேலே குற்றம் சொல்லுவது தான் வந்து சட்டமன்ற நடவடிக்கை அப்படின்னு அதை கேலி கூத்தாக்கிட்டு இருக்காங்க. அண்ட் டுடே The Chief Minister of Tamil Nadu, Vijay Avargalude pechu vandu, it touched the lowest of the low.
4: Public document, edhalam vandu court la file pannadala, enga engalam aadharam ketkaradalo, adhula visaranaikku endha vedhilum visaranai pathiyo, neethimandrathai pathiyo edhum pesala. Enga engalam aadharam irukudho, adha aadharathai kurippittu pesinar. சர்க்காரிய கமிஷனை பத்தி இந்த அவையிலே எல்லாமே இருக்கு, இருக்கிறது தானே பேசினாரு. மிஸ்ஸா குறிச்சு நிறைய பேசியாச்சு. மிஸ்ஸால யார் யார் வேணாலும் அந்த மிஸ்ஸா காலங்களில் திருட்டு வழக்கு, வழிப்பறி வழக்கு, பெண்கள் குறித்து வழக்கு கைது செய்யலாம். ஆனால் எல்லாமே மிஸ்ஸால கைது செய்தால் கன்சிடர்லாம் பண்ண முடியாது. மிஸ்ஸால வழிப்பறி வழக்கும் இருக்கும், கொலை வழக்கும் இருக்கும், திருட்டு வழக்கும் இருக்கும், இல்லை பெண்கள் குறித்து வழக்கும் இருக்கும். ஏன் 20 அம்ச திட்டத்தை அனௌன்ஸ் பண்ண திருமதி இந்திரா காந்தியார், மம்மையார் இந்திரா காந்தியாரை பற்றி 21 அம்சம் திட்டம்னு சொல்லி அவதூறாக பேசினவங்க அப்போ இருந்த இப்போ இருக்க முன்னாள் முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் 21 அம்சம் திட்டம்னு அவதூறாக பேசி பல விஷயங்களை பேசின அடிப்படையில் தான் அப்போ கைது செய்யப்பட்டார்.
1: Moving on, BJP MP and actor Kangana Ranaut has now come out in defense of actor Trisha Krishnan amid back-to-back

0: प्रयास कर रहे हैं और ऐसे छात्रों से संपर्क में भी है, लेकिन कोई छात्र डर के मारे सामने नहीं आ रहा है। ऐसे कुल 11 छात्रों ने आईसी में कंप्लेन किया था और विशाखा गाइडलाइंस के अंतर्गत जो बना है आईसी, जो इंटरनल कंप्लेन कमेटी हर इंस्टीट्यूट में होते हैं, उन इंस्टीट्यूट को 90 दिनों के अंदर अपना जो इन्वेस्टिगेशन होता है, इन्वेस्टिगेशन करने के बाद रिपोर्ट देना होता है और अगले 10 दिनों में देना होता है। अभी 4 महीने हो चुके हैं और इस पर कोई कार्रवाई नहीं की गई है और प्रशासन भी
1: 4 महीने हो चुके हैं।
0: और 4 महीने मई की घटना है और उसके बाद से ही अभी तक इस पर कोई प्रशासन भी चुप्पी साधे बैठा हुआ है। और जो आईसी में रिप्रेजेंटेटिव है वो लेफ्ट लेड ऑर्गेनाइजेशन से लोग हैं, वो भी इस पे चुप्पी साधे हुए। और ये पहली घटना नहीं हुई है, जेएनयू में इस तरह की घटनाएं होती रही हैं और जब भी इस तरह की घटना होती है तो आइडियोलॉजिकल बेसिस पे जो जेएनयू के लोग हैं, आईसी के इससे पहले जीएसपीएस में जो लोग थे, वो आइडियोलॉजिकल बेसिस पे इस पे जजमेंट देते हैं और अपने कैडर्स के लोगों को बचाने का काम करते हैं, चाहे वो फैकल्टी हो चाहे इनके कैडर के खुद के लोग हैं।
1: From the national capital, let's now tell you what's making headlines in the state of Tamil Nadu. Tamil Nadu's political battle has now spilled onto the floor of the assembly, and this time it has turned extremely personal. Chief Minister of Tamil Nadu, Vijay, launched a blistering attack on the DMK, taking aim at its corruption record and challenging the party's carefully cultivated Mr. Clean image. But one moment in the speech has triggered a fresh political storm. The DMK claims that Vijay mocked the former Chief Minister of Tamil Nadu, M.K. Stalin's physical injury and an injury that Stalin suffered after being assaulted in custody during the emergency period. DMK MP Kani Mohi has also accused the Chief Minister of touching lowest of lows with his comments on M.K. Stalin. Ally CPIM has also hit out at the Chief Minister. The left says political criticism is one thing, but ridiculing a personal injury is beyond the line. The Chief Minister of Tamil Nadu, Vijay, had then gone on to clarify his gesture in the assembly by saying that the gesture he made yesterday was with the hand and jaw, was not intended to hurt anyone. Now, why did he have to come up with that clarification is a point of contention, but here are the reactions that we're tracking on the story.
2: நம்ம நண்பர்கள் எது பேசினாலும் நாங்க மிஸ்ஸாவை பார்த்தவங்க மிஸ்ஸாவை பார்த்தவங்க எல்லாத்துக்கும் மிஸ்ஸாவை கொண்டு வந்து விட்டா என்ன செய்யறதுன்னு தெரியல. ஐயா பெரியவர்களே எல்லாருக்கும் அந்த மிஸ்ஸாவை பத்தின ஹிஸ்டரிய பத்தி எல்லாருக்கும் நல்லா தெரியும்.
3: மிஸ்ஸா எமர்ஜென்சியை கொச்சப்படுத்துறாரு. நாடு முழுவதும், தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, நாடு முழுவதும் அதை எதிர்த்து ஜனநாயகத்திற்காக போராடி எத்தனை பேர் சிறைக்கு சென்றிருக்கிறார்கள், எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க, அவங்க கூட இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் இயக்கத்தை சேர்ந்த தோழர்கள் எத்தனை பேர் சிறைக்கு அனுப்பப்பட்டிருக்காங்க, இதன் வரலாறு தெரிய வேண்டும். கேள்வி சட்டமன்றத்தில் கேட்கப்பட்டால் அதுக்கு பதில் சொல்லணும். அவங்க ஆட்சி பொறுப்பில் இருக்காங்க, அதை புரிஞ்சுக்காம மற்றவங்க மேலே குற்றம் சொல்லுவது தான் வந்து சட்டமன்ற நடவடிக்கை அப்படின்னு அதை கேலி கூத்தாக்கிட்டு இருக்காங்க. அண்ட் டுடே The Chief Minister of Tamil Nadu, Vijay Avargalude page vandu, it touched the lowest of the low.
4: பப்ளிக் டாக்குமெண்ட் அதெல்லாம் வந்து கோர்ட்டில் ஃபைல் பண்ணதில் எங்கெங்கெல்லாம் ஆதாரம் கேட்டார்களோ அதில் விசாரணைக்கு எந்த விதத்திலும் விசாரணையை பற்றியோ நீதிமன்றத்தை பற்றியோ எதுவும் பேசலை. எங்கெங்கெல்லாம் ஆதாரம் இருக்குதோ அது ஆதாரத்தை குறிப்பிட்டு பேசினார். சர்க்காரிய கமிஷனை பற்றி இந்த அவையிலே எல்லாமே இருக்குது, இருக்கிறது தானே பேசினார். மிசா குறித்து நிறையா பேசியாச்சு. மிசாவில் யார் யார் வேணாலும் அந்த மிசா காலங்களில் திருட்டு வழக்கு, வழிப்புறை வழக்கு, பெண்கள் குறித்து வழக்கு கைது செய்யலாம். ஆனால் எல்லாமே மிசாவில் கைது செய்தால் கன்சிடர்லாம் பண்ண முடியாது. மிசாவில் வழிப்புறை வழக்கும் இருக்கும், கொலை வழக்கும் இருக்கும், திருட்டு வழக்கும் இருக்கும், இல்லை பெண்கள் குறித்து வழக்கும் இருக்கும். ஏன் 20 அம்ச திட்டத்தை அனௌன்ஸ் பண்ண திருமதி இந்திரா காந்தியார் மம்மையார் இந்திரா காந்தியாரை பற்றி 21 அம்சம் திட்டம்னு சொல்லி அவதூறாக பேசினவங்க அப்போ இருந்த இப்போ இருக்க முன்னாள் முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் 21 அம்சம் திட்டம்னு அவதூறாக பேசி பல விஷயங்களை பேசின அடிப்படையில் தான் அப்போ கைது செய்யப்பட்டார்.
1: Moving on, BJP MP and actor Kangana Ranaut has now come out in defense of actor Trisha Krishnan amid back-to-back political attacks on her. Pointing to the controversy in Tamil Nadu, Kangana has asked, why is it that when a women relationship involves two people, the woman alone is dragged and targeted? She has also asked, and I quote her here, why is it only that women are targeted over relationships? Kangana also questioned how long will society continue with this double standard and whether we truly respect women while publicly tearing down their character.
5: ये हमें ये हम सब जानते हैं, ये किसी भारत की ही तक